தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தத்தடி சதல தஜ்ஜனு சதலு தத்தினி சதினி தச்சனு தத்த சரித தனத்த

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தஜ்ஜினி ததினி தஜ்ஜனு தத்த சரித தனத தனுத